0: வானம் பார்த்த துருங்க தெக்கங்க வானம் மிஞ்சு.
1: ನೋದಿ ಎಕೆ ಮೆಗಾಹರ್ಟ್ಸ್ ದಿವೆ ಎಫ್ ಎಂ ದಿವೆ ಹಿಂಗೆ ಮುನಿಫೂ ಫಿಲುವ ಅದರ ಮಗ ಅಬದುವಸ್.

0: திவே எஃப்எம் 91 மெகாஹெர்ட்ஸ் திவேங்க முனிஃபு எஃப்எல் வாதிய நுமுக அபதுஸ்
1: ரீத் அபதுஸ் ரீத்